0: உமா உமா உமா
1: உமா உமா உமா
2: பேட் ஜாயே காமோஷ் மைனே ஏக் பூல் கி தி சுபீர் குமார் கோ அகேலே கானே கா நியோதா தேக் சுபீர் குமார் கா யே கீத் சிர்ஃப் சுபீர் குமார் கா நஹீ பல்கி சுபீர் குமார் அவர் உன்கி பத்னி தோனோ கா ஏக் சப்னா தா ஹமே குஷி ஹே கி உமா தேவி யஹாம் மௌஜூத் மை உன்ஸே பின்தி கர்த்தா கி வோ அப்னே பதி கே பாஸ் ஆகர் கடி ஹோ ஜாயே ஔர் காயே.
0: तूने चिट्ठी में लिखा था ना उमा कि सुबीर को फिर से गाना पड़ेगा, क्या वो शुभ दिन तू नहीं देखना चाहती?
2: हाँ बेटी, तुझे गाना ही पड़ेगा, मैं तेरे पिता समान हूँ, मेरा आदेश है। चल चल उठ उठ उठ, उठ।